0: கண்ணாட லீப்பாய் கொஞ்சம் ஸ்டைலாரா
1: லீப்பாய்
0: maliit nga bagay, no? Little things mean a lot, di ba? Gamay butang, may kaulugang tako kayo.
1: Diyan ka na ba, Inting?
0: Ay, sus! Magkaulir mo na ano!